0: ஏய், நாங்க எங்கேயும் போலட, இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் இருப்போம். டீல் வித் இட்.
1: சீதாராமா எலக்ட்ரிகல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அஹுஜா ஆதரேஜ் ஷோரூம், பீம்வரம். பிரமுக கம்பெனில கூலர்ஸ், ஃபேன்ஸ், மிக்சிலு, கிரைண்டர்லு, ரைஸ் குக்கர்லு, வாட்டர் ஹீட்டர்லு, ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ், ஸ்டெபிலைசர்ஸ், ஐரன் பாக்ஸ், கேஸ் ஸ்டவ்ஸ், அஹுஜா கம்பெனி சவுண்ட் சிஸ்டம்ஸ் லபிச்சுடு. எலக்ட்ரிகல் கூட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்யப்படணும். விச்சேண்டி சீதாராமா எலக்ட்ரிகல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அஹுஜா ஆதரேஜ் ஷோரூம், போலீஸ் பம்ப சென்டர், பிபி ரோட், பீம்வரம். செல் 9866742558.
2: வெல்கம் பேக் டு தீன்மார் லிசனர்ஸ். ఇప్పుడతనే మీకోసం మెగా పవర్ స్టార్ రామ్ చరణ్ గారు అండ్ సమంత గారి కాంబినేషన్ లో వచ్చిన రంగస్థలం మూవీలో నుంచి రంగమ్మా మంగమ్మా ఏం పిల్లడు అనే సాంగ్ నైతే ప్లే చేయబోతున్నాను. అండ్ ఈ సాంగ్ ని పాడింది వచ్చేసి మన ఎంఎం మాన్సీ గారు. ఇప్పుడు బ్యూటిఫుల్ రొమాంటిక్ సాంగ్ మీకోసం వచ్చేస్తుంది, విని ఆనందించండి.